சுக்கு முனி வரட்டே சுர் நறுக்கரே விழா சோ சுக்கு சகஜே பாயே சத்குரு சங்கதியா ஏக ஜீவ ஹை ஏக நாம ஹை ஏக ஹை சாஹிப் பியாரா.